0: அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக
1: ஷுபோய் பாதிஷா
0: பென்டாயர் ஹே ஃப்ளை பாய் Yeah, I'm a life up in high boy. Yeah, tu rakh teri rai boy. Yeah,